பாட்டப்பானி தோலா ஜே ஜே பாருலா பாருலா ஜே ஜே பாருலா பாருலா மைசாம ஜெவுலா பினி கோதன் எக் முட்டி பொறால் கொத்த வாடாலியாயவு கொத்த வாடாலியாயவு மனாரா கோ